0: வேகமா கூட கம்மா அப்பாடு கண்ணா குசிகள் ஹைமா மஜா ஏதா மத்தலாம் கொஞ்சோரத்தி கிண்ணா இச்சியர் கடாவே ஹரி ஹரி நீ ஏ தேக் ஏ தேக் குச் பிட்டியா ஹே பிடியோ தே டோட்டே ஹரி ஹரி தசியர் ஹோத்தா ஏ பிடியோ தா அந்தோ பண்டர் தே மகன் லைன் கோல் மாச்சா ஸ்ரீ ஹாய் ஹாய் ஹாய் ஹாய்
1: ஜீ ஏனோ தா மே கேண்ணியா கி சாதே கார் பலா பிடியோ தா கீ காம்
0: குடியே ஜமானா கர்கல் தே ஆ கே தேரா மகான் ஏதுலே பாசே பந்தே ते अगले ने एक खुला राह वेख के जुगत सोची हुई है
1: अरे
0: चलो बाल बाल बच गए कोई नुकसान तो नहीं होया ना
1: बेबे जी नुकसान तो कोई नहीं होया पर मैं सहनू नहीं